சதகம் சீர்த்த சியலு அகுசல்வளின் துருவே நிதர குசலையை எதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்துகர கெணியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாயே.